0: லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை திரிகடுகம், கிறிஸ்தவ இலக்கியம் மற்றும் செய்திகள். திரிகடுகம்.

0: தமிழினிய நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகம் எனும் தொடரில் இணைந்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இனிய நல்வாழ்த்துகள். நாம் திரிகடுகத்தின் முதல் செய்யுளில் இருக்கின்றோம். அச்செய்யுளின் முதல் இரண்டு கருத்துக்களை நாம் பார்த்தோம், கற்பு தோழமை, இன்று நட்பு. செய்யுள் என்ன கூறுகிறது? அருந்ததை கற்பினார் தோளும், திருந்திய தொல்குடியின் மாண்டார் தொடர்ச்சியும், சொல்லின் அரில் அகற்றும் கேள்வியார் நட்பும், இம்மூன்றும் திரிகடுகம் போலும் மருந்து. இம்மூன்றும் திரிகடுகம் போன்ற மருந்து. எம்மூன்றும் அதுதான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கற்பு, நல்ல குடியில் பிறந்தவருடைய தோழமை, நட்பு. இந்த நட்பு என்பது குற்றம் நீக்கி கேள்வி அறிவினை உடையவருடைய நட்பு. அதாவது மனத்தில் எந்த மாசும் இல்லை, மாசு இல்லாமல் ஒரு பொது நலத்துக்காக, பொது நோக்கத்திற்காக, பொது நன்மைக்காக கேள்விகளை எழுப்பி அதன் அடித்தளத்திலே அங்கு கருத்துக்களை வெளிக்கொணர்வதற்கு முயற்சி மேற்கொள்கிற நல்ல அறிவாற்றல் படைத்த ஒருவர் இருக்கிறாரே, அவரிடம் நட்பு பாராட்டுதல். இந்த நட்பை யாரெல்லாம் சார்ந்திருக்கிறார்களோ அவர்கள் ஏதோ ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒரு செயலை செய்து விட்டார்கள் என்று சுருக்கி கொள்ள முடியாது. அதையும் கடந்து நலம் தருகிற மருந்தை அவர் ஏற்றிருக்கிறார் என்பதாக அது அமைகிறது. அப்படி என்றால் இங்கு கேள்வி கேட்க வேண்டும். அதான் இயேசு சொல்கிறார் பார்த்தீங்களா, கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் தீரக்கப்படும். அப்படி போகுது பாருங்க. இந்த கேளுங்கள் என்றால் என்ன? இரண்டு வகையான பொருட்களை நாம் புரிந்து கொள்கிறோம். ஒன்று, எங்களுக்கு தாங்க, எங்களுக்கு இது இல்லை என்று கேட்டு பெறுதல். இன்னொன்று, கேட்க வேண்டும், அவர் சொல்வதை கேட்க வேண்டும், செவிமடுக்க வேண்டும். அப்படி யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவங்க மேன்மையான மக்கள். அதான் நாம் பார்க்கிறோம், இறை வார்த்தைக்கு செவிமடுத்து இறை தந்தையின் திருவிழப்படி யாரெல்லாம் வாழ்கிறார்களோ அவர்கள் எல்லாருமே என் தாய் என்று இயேசு ஒரு இடத்தில் குறிப்பிடுகிறாரே, அதை போன்ற இந்த கேட்டல். வள்ளுவர் சொல்கிறார், எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். பெருமை தரும். எந்த அளவுக்கு நாம் செவிமடுத்து கொண்டிருக்கிறோமோ அந்த அளவுக்கு அதைவிட அதிகமாகவும் அங்கு பெருமை, நன்மை, புதுமை, உயர்வு இவையெல்லாம் இயல்பாக கிடைக்கும். அதான் திருத்தந்தை பிரான்சிஸ் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். அந்த கூட்டியக்க திருவை ஏற்படுத்துகிற நேரத்திலே செவிமடுங்கள், கேளுங்கள், கேள்வியை எழுப்புங்கள். அவ்வாறு எழுப்புகிறவர்களுடைய கருத்துகளுக்கு நீங்கள் திறந்த மனத்தோடு இருங்கள். எவரென்றாலும் சரி, அதான் சொல்வார் கத்தோலிக்கர்கள் அவர்கள் மட்டுமன்று பிற சபைகளை சார்ந்தவர்கள், பிற சமயங்களை சார்ந்தவர்கள், ஏன் கடவுளையே நம்பாதவர்கள் அனைவரிடமும் கேளுங்கள். மிகச்சிறப்பு, மிகச்சிறந்த துணிச்சலான திறந்த மனம். காரணம் இந்த கேட்டல். கேட்டல் அறிவு உயர்ந்தது. செல்வத்துள் செல்வம், செவி செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. நாம் படிக்கிறோம், வேறு வகையிலே அறிவை தேடுவதற்கு முயல்கிறோம். இவற்றுளெல்லாம் தலை சிறந்ததாக எது கருதப்படுகிறது? கேட்டு பெறுகின்ற அந்த அறிவு, அந்த செவி அறிவு. ஆக இந்த செவி அறிவை கொண்டு அதன் அடித்தளத்தில் கேள்விகளை எல்லாம் எழுப்பி அங்கு கூர்மையான தன்மையில் ஒரு அமைப்பை வழிநடத்துகின்ற ஒரு நல்லவர் இருக்கிறார் என்றால் அவருடைய நட்பை பெற்றுக்கொண்டு அவரோடு இணைந்து பயணிக்கின்ற தன்மை இருக்கிறதே, அதுவும் ஒரு மருந்து. அது திப்பிலி போன்ற ஒரு மருந்து. இந்த வகையில் இந்த மூன்று கருத்துக்களையுமே நல்லாதனார் நமக்கு தருகிறார். நாம் கற்புடையவர்களாக உயர்வோம், திகழ்வோம். நாம் நல்ல குடியில் பிறந்திருக்கிற தோழமை ஆற்றல்களாக சிறப்புறுவோம். நாம் கேள்வி அறிவையெல்லாம் எழுப்புகின்ற, உருவாக்குகின்ற நல்ல அறிஞர்களாக, நட்பு ஆற்றல்களாக திகழ்வோம். இப்படிப்பட்ட இந்த எண்ணங்களோடு வாழ்கிறவர்கள் எல்லாருமே இந்த சமூகத்திற்கு, அவர்கள் வாழ்கின்ற குடும்பத்திற்கு, இந்த உலகத்திற்கு அவர்கள் நன்மருந்து, திரிகடுகம் போன்ற மருந்து. இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ஒரு சொல் பாபம். பாபம் என்பதுதான் அப்படியே பாபம் என்று மருவி வந்திருக்கிறது. ஆனால் இது தமிழ் இல்லை. தமிழ் என்ன? குற்றம். குற்றம், நாம் குற்றம் என்கிற சொல்லை பயன்படுத்துவோம், குற்றத்தை செய்யாமல் இருப்போம் கடவுளுக்கு திருவிழமானால். மீண்டும் திரிகடுகத்தில் இணைவோம். நன்றி, வணக்கம்.
1: கிறிஸ்தவ இலக்கியம். சென்ற உரையில் இறைவனின் தூது மரியாள் வழியாக மனுக்குலத்திற்கு அறிவிக்கப்பட்ட மங்கள தூது குறித்து சிந்தித்தோம். அதன் தொடர்ச்சியாக மரியாளுக்கு துணையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நீதிமானான யூசேப்பு இந்த தெய்வீக மறைபொருளை அறியாமல் குழப்பமடைந்ததும் பின்னர் வானதூதர் வழியாக அவருக்கு கிடைத்த தெளிவும் குறித்து இன்று காண்போம். குழப்பமும் தெளிவும், இதோ அந்த பாடல். திருமண பேச்சு சீருடன் முடிந்து ஒருமனதாக ஒப்பந்தம் நடந்து இருவரும் ஒன்றாய் இறைவன் அருளால் இல்லறம் தொடங்க இனிதுடன் வந்த சீர்மிகும் சூசையர் செய்தி அறிந்தார். கண்ணிமறியாள் கர்ப்பமுற்றிருப்பதை களங்கம் என்றவர் கருத்தினில் நினைந்து வெளியே சொல்லவும் விரும்பாராகி உடனே அவளை ஒதுக்கிட நினைந்தார். என்ன செய்வது, எப்படி செய்வது என்றவர் எண்ணி இயங்கிய காலை தேவதூதன் அவர் திருமுன் தோன்றி, சொல்லோரும் அறிஞரே சூசையப்பரே, கண்ணி மறியாள் களங்கம் புரிந்தில்லள், அவளை ஏற்க நீர் அஞ்சுதல் வேண்டா. பரிசுத்த ஆவியின் பலத்தினால் மறியாள் கருவுற்றாள், இது கடவுளின் விருப்பம். ஆன்மக ஒன்றை அவள் பெற்றெடுப்பாள். இனி அம்மகவை இயேசுவென்றழைத்து நனிபெறும் வாழ்க்கையை நடத்துவீர் என்றான். இயேசு எனும் பேர் ஏனிட வேண்டுமேல் நாட்டு மக்கள் நாட்டிய பாவங்கள் அனைத்தையும் தீர்த்து அவர்களை காப்பார். ஆதனால் என்றான் ஆண்டவர் தூதன். தேவதூதன் மொழி செவிகளில் ஏற்று சூசையப்பரும் துயரம் நீங்கினார்.

திருமண பேச்சுகள் சீராக முடிந்து இறைவனின் அருளால் இல்லறம் தொடங்க இருந்த வேளையில் சூசேப்பர் ஒரு செய்தியை அறிகிறார். தான் மணக்க இருந்த கன்னிமரியால் கருவுற்று இருப்பதை அறிந்த சூசேப்பரின் உள்ளம் இடிந்து போகிறது. சூசேப்பர் ஒரு நீதிமானாக இருந்ததால் மரியாளின் நிலையை எண்ணி கலங்குகிறார். இதை களங்கம் என்று உலகம் கருதிவிடுமோ என்ற அச்சமும், அதே சமயம் மரியாள் மீது கொண்ட அன்பினால் அவரை பொதுவெளியில் அவமானப்படுத்த விரும்பாத கருணையும் அவர் மனதில் போராடுகின்றன. மரியாளை தண்டிக்கவோ அல்லது ஊரறிய செய்யவோ விரும்பாத சூசேப்பர் இந்த உறவை வெளியே சொல்லாமல் அமைதியாக முடித்து கொள்ளவும் அவரை இரகசியமாக விலக்கி வைக்கவும் முடிவு செய்கிறார். குழப்பமும் வேதனையும் அவர் உள்ளத்தை சூழ்ந்திருந்தன. என்ன செய்வது, எப்படி செய்வது என்று சூசேப்பர் எண்ணி ஏங்கி தவித்துக் கொண்டிருந்த அந்த இக்கட்டான நேரத்தில் இறைவனின் தூதர் ஒருவர் அவரது கனவில் தோன்றுகிறார். சூசேப்பரின் குழப்பத்தை போக்கி அவருக்கு தெளிவு தரும் திருப்புமுனை இதுவே. வானதூதர் சூசேப்பரை நோக்கி, சொல்லரும் அறிஞரே, சூசேப்பரே என்று அன்புடன் அழைக்கிறார். கன்னிமரியால் எந்த ஒரு களங்கமும் இல்லாதவர் என்றும் அவரை தனது மனைவியாக ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம் என்றும் உறுதியளிக்கிறார். மரியாளின் கருவில் உருவான குழந்தை மானிடச் செயலால் உருவானதல்ல, அது பரிசுத்தாவியின் பலத்தினால் உருவானது என்பதை வானதூதர் விளக்குகிறார். மரியாளின் கருவுறுதல் முழுக்க முழுக்க கடவுளின் திருவுளத்தால் நிகழ்ந்த ஒன்று என்பதை தெளிவுபடுத்துகிறார். மரியாள் ஒரு ஆன்மகவை பெற்றெடுப்பார் என்றும் அவருக்கு இயேசு என்று பெயரிட வேண்டும் என்றும் வானதூதர் கட்டளையிடுகிறார். இந்த பெயர் சூட்டும் உரிமையை சூசேப்பருக்கு தருவதன் மூலம் பிறக்கப் போகும் குழந்தைக்கு சட்டப்படியான தந்தையாக சூசேப்பரை இறைவன் அங்கீகரிக்கிறார். ஏன் அவருக்கு இயேசு என்று பெயரிட வேண்டும் என்பதற்கும் தூதர் விளக்கம் தருகிறார். நாட்டு மக்கள் நாட்டிய பாவங்கள் அனைத்தையும் தீர்த்து அவர்களை காப்பார், அதனால் இப்பெயர் என்று கூறுகிறார். இயேசு என்றால் கடவுள் மீட்கிறார் என்று பொருள். இந்த தெய்வீக செய்தியை தன் செவிகளில் ஏற்ற சூசேப்பர் அதுவரை தன் உள்ளத்தை வாட்டிய கவலையும் துயரமும் நீங்க பெற்றார். இறைவனின் திட்டத்தில் தமக்கும் மரியாளுக்கும் உள்ள பங்கை உணர்ந்து முழுமையான அமைதி அடைந்தார். இறைவனின் வார்த்தையிலிருந்து குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறந்த அந்த தருணம் மிகவும் புனிதமானது. சூசேப்பரின் தயக்கமே மறைந்து அவர் மரியாளை தனது மனைவியாக துணிவுடன் ஏற்றுக்கொண்டார். இதுவே மீட்பின் வரலாற்றில் அடுத்த கட்டமாகும். மரியாளின் கீழ்ப்படுதலைப் போலவே சூசேப்பரின் இந்த அமைதியான கீழ்ப்படுதலும் இறைமகனின் மனு உருவாதல் நிகழ்வுக்கு மிக அவசியமானதாக இருந்தது.

0: ஒரு நீதிமானின் மௌனமும் வானத்துதரின் விளக்கமும் இணைந்து ஒரு குடும்பத்தை புனிதமாக்கியது. பாடல் வரிகளில் சொல்லப்பட்டிருப்பது போல, தோண்டி இடத்தில் தண்ணீர் சுரப்பது போல, உண்மையை உணர்ந்தவுடன் சூசைப்பரின் மனதில் விசுவாசம் ஊற்றெடுத்தது. மரியாளின் மாசற்ற தன்மையை புனித தூதரே சான்று பகர்ந்தது சூசைப்பருக்கு பெரும் ஆறுதலாக இருந்தது. சூசைப்பரின் இந்த தெளிவு விசுவாசத்தில் உறுதி கொண்ட எவருக்கும் ஒரு பாடமாகும். இறைவனின் செயல்கள் மனித அறிவுக்கு குழப்பமாக தோன்றினாலும், ஜபத்திலும் மௌனத்திலும் காத்திருந்தால் தேவதூதர் வழியாக தெளிவு கிடைக்கும் என்பது இதன் சாரம். ஆதியிலே இருந்த அந்த வார்த்தை மரியாளின் கருவில் உருவானதும் சூசைப்பரின் பாதுகாப்பில் வளரத் தொடங்கியதும் இறைவனின் பெரும் கருணையாகும். சூசைப்பரின் துயரம் நீங்கி இறை திட்டத்திற்கு அவர் தலைவணங்கிய மங்களமான செய்தியோடு இக்கவிதை நிறைவு பெறுகிறது.
1: செய்திகள்.
2: மே 6 புதனன்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் சுவிட்சர்லாந்து குடியரசுத் தலைவர் கை பார்மலின் அவர்களை திருப்பிடத்தில் சந்தித்து உரையாடினார். திருத்தந்தையுடனான இந்த சந்திப்பை தொடர்ந்து கை பார்மலின் அவர்கள் திருப்பீட செயலர் கர்தினால் பியத்ரோ பரோலின் மற்றும் பன்னாட்டு உறவுகளுக்கான திருப்பீடத்துறையின் செயலர் பேராயர் பால் ரிச்சர்ட் காலகர் இருவரையும் சந்தித்து உரையாடினார். இந்த பேச்சுவார்த்தையின் போது இரு நாடுகளுக்கிடையே நிலவும் சுமூகமான மற்றும் ஆக்கப்பூர்வமான இருதரப்பு உறவுகள் குறித்து மகிழ்ச்சி தெரிவிக்கப்பட்டது என்றும், குறிப்பாக திருத்தந்தையின் சுவிஸ் காவலர்களின் நம்பிக்கையான மற்றும் தொழில்முறை சேவைக்கு சிறப்பான பாராட்டுகள் தெரிவிக்கப்பட்டன என்றும் திருப்பீட செய்தி தொடர்பகம் தெரிவித்துள்ளது. இந்த கலந்துரையாடலில் அனைத்துலக மற்றும் மாநில அளவில் இருதரப்புக்கும் பொதுவான நலன் சார்ந்த விடயங்கள் குறித்து கவனம் செலுத்தப்பட்டது. குறிப்பாக உக்ரைன் மற்றும் மத்திய கிழக்கில் தற்போது இடம்பெற்று வரும் போர்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதுடன், அமைதியை மேம்படுத்துவதற்காக பன்னாட்டு அளவில் இணைந்து செயல்படுவதற்கான விருப்பமும் மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டது.
3: மே 6 புதனன்று சுவிஸ் பாதுகாப்பு படையைச் சேர்ந்த 28 புதிய வீரர்கள் தங்களை திருத்தந்தையின் பாதுகாப்பு படையில் இணைத்துக் கொண்டு உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். புனித 6 பவுல் அரங்கில் இடம்பெற்ற இந்த உறுதிமொழி ஏற்பு நிகழ்வின் போது அப்பாதுகாப்பு படையின் தளபதியான கிறிஸ்டோப் கிராஃப் அவர்கள் அந்நிகழ்விற்கு வருகை தந்த திருத்தந்தை 14 லியோ அவர்களுக்கு நன்றி தெரிவித்ததுடன், திருத்தந்தையின் இந்த உடனிருப்பு பாதுகாப்பு படையினருடனான அவரின் நெருக்கத்தை வெளிப்படுத்தும் அர்த்தமுள்ள அடையாளமாக விளங்குகிறது என்று குறிப்பிட்டார். சுவிட்சர்லாந்தின் துர்கா மாநில அரசு மற்றும் திரு அவையின் பிரமுகர்கள், பிரதிநிதிகள் மற்றும் புதிய வீரர்களின் குடும்பத்தினரையும் தளபதி கிறிஸ்டோப் கிராஃப் அவர்கள் வரவேற்றார். இந்நிகழ்வில் கலந்து கொண்ட சுவிட்சர்லாந்து அதிபர் மற்றும் பிற குடிமை சமூக பிரதிநிதிகள் மற்றும் இராணுவ அதிகாரிகளை வரவேற்று திருத்தந்தை அவர்கள் புதிய சுவிஸ் வீரர்களின் குடும்பத்தினருக்கு தனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டதுடன் அவர்களின் பணியை பாராட்டி அவர்களுக்கு தனது அன்பையும் வாழ்த்துகளையும் வழங்கினார். மேலும் அவர்களின் இந்த பதவியேற்பு இளமை கால உற்சாகம், கடவுள் மீதான நம்பிக்கை மற்றும் திரு அவையின் மீதான அன்பு ஆகியவற்றில் வேரூன்றிய கடமை உணர்வை பிரதிபலிக்கிறது என்றும் திருத்தந்தை அவர்கள் கூறினார்.
2: மே 6 புதனன்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் தெற்கு லெபனானில் பணியாற்றும் அருள்பணியாளர்களை காணொளி வாயிலாக அழைத்து அவர்களை வியப்பில் ஆழ்த்தியதோடு தனது உடனிருப்பையும் வெளிப்படுத்தியுள்ளார். இஸ்ரேலிய எல்லைக்கு அருகிலுள்ள நீலக்கோடு என அழைக்கப்படும் தெற்கு லெபனானிலிருந்து இஸ்ரேலின் இராணுவம் விலகியிருப்பதை உறுதி செய்வதற்காக 2000 ஐக்கிய நாடுகள் சபையால் நிறுவப்பட்ட 120 கிலோமீட்டர் நீளமுள்ள தற்காலிக எல்லைக்கோட்டு பகுதியில் தொடர் வன்முறையால் பாதிக்கப்பட்டுள்ள கிராமங்களில் பணியாற்றும் இந்த அருள்பணியாளர்கள் இணைய வழியில் இணைந்திருந்த போது திருத்தந்தை காணொளி வாயிலாக அவர்களுக்கு தனது இறை வேண்டல்களையும் திருத்தூது ஆசிரையும் வழங்கியுள்ளார். மேலும் அவர்களின் அர்ப்பணிப்பை பாராட்டிய திருத்தந்தை கடினமான சூழலில் அவர்கள் ஆற்றி வரும் பணிக்கு தனது ஆதரவையும் உடனிருப்பையும் உறுதிப்படுத்தியுள்ளார். திருத்தந்தையின் லெபனான் நாட்டிற்காக திருத்தூதரக தூதுவர் பேராயர் பாவ்லோ போர்ஜியா அவர்கள் திருத்தந்தையுடன் மேற்கொண்ட சந்திப்பின் போது இந்த காணொளி அழைப்பு இடம்பெற்றது. இந்த நிகழ்வின் போது டயர் பகுதியின் கிரேக்க கத்தோலிக்க ஆயர் மற்றும் முதன்மை அருள்பணியாளர் ஆகியோரும் உடனிருந்தனர். திருத்தந்தையின் இந்த காணொளி அழைப்பு மோதலால் பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் மீது திரு அவை கொண்டுள்ள நெருக்கத்தை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது. குறிப்பாக 2025 டிசம்பரில் திருத்தந்தையாக தனது முதல் வெளிநாட்டு பயணமாக லெபனானுக்கு சென்றதிலிருந்து அந்நாட்டு சூழலை அவர் கவனித்து வருகிறார். பேராயர் பாவ்லோ போர்ஜியா அவர்கள் இப்பகுதியில் உள்ள சமூகங்களுக்கு உதவிகளையும் மேய்ப்பு பணிகளையும் வழங்கி அவர்களுக்கு ஆதரவளித்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது.
3: திருத்தந்தை 14 லியோ அவர்கள் காசாவில் அமைதி திரும்ப வேண்டும் என்ற தனது கோரிக்கையையும், மனிதாபிமான உதவிகளை வழங்குவதில் நிலவும் இன்னல்களுக்கு மத்தியில் பாலஸ்தீனர்களுக்கு தனது உடனிருப்பையும் தெரிவித்துள்ளார். மே 4 திங்களன்று காசா பங்குதளத்திற்கு அனுப்பிய செய்தியில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இந்த செய்தியை பகிர்ந்து கொண்ட காசாவில் உள்ள திருக்குடும்ப ஆலயத்தின் பங்கு தந்தை கேப்ரியல் ரோமனெல்லி அவர்கள், போரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக திருத்தந்தை காட்டும் நெருக்கம், ஜபம் மற்றும் அக்கறையையும் உண்மையான நல்லிணக்கத்தின் மீதான அவரின் நம்பிக்கையையும் சுட்டிக்காட்டியுள்ளார். பாலஸ்தீனம் மற்றும் இஸ்ரேல் நாடுகளிடையே நிலையான அமைதி நிலவவும், இருதரப்பு மக்களிடையே மனமாற்றம் ஏற்பட்டு இறையருள் பெருகவும், வன்முறை மோதல்கள் முடிவுக்கு வரவும் திருத்தந்தை தினமும் இறைவேண்டல் செய்கிறார் என்றும் பங்கு தந்தை கேப்ரியல் அவர்கள் கூறியுள்ளார். காசாவின் நிலைமை மிகவும் பலவீனமாக இருப்பதாக விவரித்துள்ள பங்கு தந்தை ரோமனெல்லி அவர்கள், அக்டோபர் மாதத்திலிருந்து ஏற்பட்ட போர் நிறுத்தம் பெரிய அளவிலான குண்டுவெடிப்புகளை குறைத்துள்ள போதிலும் வன்முறை தொடர்கிறது என்றும், இதில் 800 மேற்பட்ட இறப்புகள் பதிவாகியுள்ளன என்றும் தெரிவித்துள்ளார்.
4: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசிர் பெறுங்கள்.

0: லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை திரிகடுகம், கிறிஸ்தவ இலக்கியம் மற்றும் செய்திகள். திரிகடுகம்.

0: தமிழினிய நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகம் எனும் தொடரில் இணைந்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இனிய நல்வாழ்த்துகள். நாம் திரிகடுகத்தின் முதல் செய்யுளில் இருக்கின்றோம். அச்செய்யுளின் முதல் இரண்டு கருத்துக்களை நாம் பார்த்தோம், கற்பு தோழமை, இன்று நட்பு. செய்யுள் என்ன கூறுகிறது? அருந்ததை கற்பினார் தோளும், திருந்திய தொல்குடியின் மாண்டார் தொடர்ச்சியும், சொல்லின் அரில் அகற்றும் கேள்வியார் நட்பும், இம்மூன்றும் திரிகடுகம் போலும் மருந்து. இம்மூன்றும் திரிகடுகம் போன்ற மருந்து. எம்மூன்றும் அதுதான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கற்பு, நல்ல குடியில் பிறந்தவருடைய தோழமை, நட்பு. இந்த நட்பு என்பது குற்றம் நீக்கி கேள்வி அறிவினை உடையவருடைய நட்பு. அதாவது மனத்தில் எந்த மாசும் இல்லை, மாசு இல்லாமல் ஒரு பொது நலத்துக்காக, பொது நோக்கத்திற்காக, பொது நன்மைக்காக கேள்விகளை எழுப்பி அதன் அடித்தளத்திலே அங்கு கருத்துக்களை வெளிக்கொணர்வதற்கு முயற்சி மேற்கொள்கிற நல்ல அறிவாற்றல் படைத்த ஒருவர் இருக்கிறாரே, அவரிடம் நட்பு பாராட்டுதல். இந்த நட்பை யாரெல்லாம் சார்ந்திருக்கிறார்களோ அவர்கள் ஏதோ ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒரு செயலை செய்து விட்டார்கள் என்று சுருக்கி கொள்ள முடியாது. அதையும் கடந்து நலம் தருகிற மருந்தை அவர் ஏற்றிருக்கிறார் என்பதாக அது அமைகிறது. அப்படி என்றால் இங்கு கேள்வி கேட்க வேண்டும். அதான் இயேசு சொல்கிறார் பார்த்தீங்களா, கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் தீரக்கப்படும். அப்படி போகுது பாருங்க. இந்த கேளுங்கள் என்றால் என்ன? இரண்டு வகையான பொருட்களை நாம் புரிந்து கொள்கிறோம். ஒன்று, எங்களுக்கு தாங்க, எங்களுக்கு இது இல்லை என்று கேட்டு பெறுதல். இன்னொன்று, கேட்க வேண்டும், அவர் சொல்வதை கேட்க வேண்டும், செவிமடுக்க வேண்டும். அப்படி யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவங்க மேன்மையான மக்கள். அதான் நாம் பார்க்கிறோம், இறை வார்த்தைக்கு செவிமடுத்து இறை தந்தையின் திருவிழப்படி யாரெல்லாம் வாழ்கிறார்களோ அவர்கள் எல்லாருமே என் தாய் என்று இயேசு ஒரு இடத்தில் குறிப்பிடுகிறாரே, அதை போன்று இந்த கேட்டல். வள்ளுவர் சொல்கிறார், எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். பெருமை தரும். எந்த அளவுக்கு நாம் செவிமடுத்து கொண்டிருக்கிறோமோ அந்த அளவுக்கு, அதைவிட அதிகமாகவும் அங்கு பெருமை, நன்மை, புதுமை, உயர்வு இவையெல்லாம் இயல்பாக கிடைக்கும். அதான் திருத்தந்தை பிரான்சிஸ் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். அந்த கூட்டியக்க திருவை ஏற்படுத்துகிற நேரத்திலே செவிமடுங்கள், கேளுங்கள், கேள்வியை எழுப்புங்கள். அவ்வாறு எழுப்புகிறவர்களுடைய கருத்துகளுக்கு நீங்கள் திறந்த மனத்தோடு இருங்கள். எவரென்றாலும் சரி, அதான் சொல்வார் கத்தோலிக்கர்கள் அவர்கள் மட்டுமன்று பிற சபைகளை சார்ந்தவர்கள், பிற சமயங்களை சார்ந்தவர்கள், ஏன் கடவுளையே நம்பாதவர்கள் அனைவரிடமும் கேளுங்கள். மிகச்சிறப்பு, மிகச்சிறந்த துணிச்சலான திறந்த மனம். காரணம் இந்த கேட்டல். கேட்டல் அறிவு உயர்ந்தது. செல்வத்துள் செல்வம், செவி செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. நாம் படிக்கிறோம், வேறு வகையிலே அறிவை தேடுவதற்கு முயல்கிறோம். இவற்றுளெல்லாம் தலை சிறந்ததாக எது கருதப்படுகிறது? கேட்டு பெறுகின்ற அந்த அறிவு, அந்த செவி அறிவு. ஆக இந்த செவி அறிவை கொண்டு அதன் அடித்தளத்தில் கேள்விகளை எல்லாம் எழுப்பி அங்கு கூர்மையான தன்மையில் ஒரு அமைப்பை வழிநடத்துகின்ற ஒரு நல்லவர் இருக்கிறார் என்றால் அவருடைய நட்பை பெற்றுக்கொண்டு அவரோடு இணைந்து பயணிக்கின்ற தன்மை இருக்கிறதே, அதுவும் ஒரு மருந்து. அது திப்பிலி போன்ற ஒரு மருந்து. இந்த வகையில் இந்த மூன்று கருத்துகளையுமே நல் ஆதனார் நமக்கு தருகிறார். நாம் கற்புடையவர்களாக உயர்வோம், திகழ்வோம். நாம் நல்ல குடியில் பிறந்திருக்கிற தோழமை ஆற்றல்களாக சிறப்புறுவோம். நாம் கேள்வி அறிவையெல்லாம் எழுப்புகின்ற, உருவாக்குகின்ற நல் அறிஞர்களாக, நட்பு ஆற்றல்களாக திகழ்வோம். இப்படிப்பட்ட இந்த எண்ணங்களோடு வாழ்கிறவர்கள் எல்லாருமே இந்த சமூகத்திற்கு, அவர்கள் வாழ்கின்ற குடும்பத்திற்கு, இந்த உலகத்திற்கு அவர்கள் நன்மருந்து, திரிகடுகம் போன்ற மருந்து. இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ஒரு சொல் பாபம். பாபம் என்பதுதான் அப்படியே பாபம் என்று மருவி வந்திருக்கிறது. ஆனால் இது தமிழ் இல்லை. தமிழ் என்ன? குற்றம். குற்றம். நாம் குற்றம் என்கிற சொல்லை பயன்படுத்துவோம், குற்றத்தை செய்யாமல் இருப்போம் கடவுளுக்கு திருவிழமானால். மீண்டும் திரிகடுகத்தில் இணைவோம். நன்றி, வணக்கம்.
1: கிறிஸ்தவ இலக்கியம். சென்ற உரையில் இறைவனின் தூது மரியாள் வழியாக மனுக்குலத்திற்கு அறிவிக்கப்பட்ட மங்கள தூது குறித்து சிந்தித்தோம். அதன் தொடர்ச்சியாக மரியாளுக்கு துணையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நீதிமானான யோசேப்பு இந்த தெய்வீக மறைபொருளை அறியாமல் குழப்பமடைந்ததும் பின்னர் வானதூதர் வழியாக அவருக்கு கிடைத்த தெளிவும் குறித்து இன்று காண்போம். குழப்பமும் தெளிவும், இதோ அந்த பாடல். திருமண பேச்சு சீருடன் முடிந்து ஒருமனதாக ஒப்பந்தம் நடந்து இருவரும் ஒன்றாய் இறைவன் அருளால் இல்லறம் தொடங்க இனிதுடன் வந்த சீர்மிகும் சூசையர் செய்தி அறிந்தார். கண்ணிமறியாள் கர்ப்பமுற்றிருப்பதை களங்கம் என்றவர் கருத்தினில் நினைந்து வெளியே சொல்லவும் விரும்பாராகி உடனே அவளை ஒதுக்கிட நினைந்தார். என்ன செய்வது, எப்படி செய்வது என்றவர் எண்ணி இயங்கிய காலை தேவதூதன் அவர் திருமுன் தோன்றி, சொல்லொரும் அறிஞரே சூசையப்பரே, கண்ணி மறியாள் களங்கம் புரிந்திலள், அவளை ஏற்க நீர் அஞ்சுதல் வேண்டா. பரிசுத்த ஆவியின் பலத்தினால் மறியாள் கருவுற்றாள், இது கடவுளின் விருப்பம். ஆன்மக ஒன்றை அவள் பெற்றெடுப்பாள். இனி அம்மகவை இயேசுவென்றழைத்து நனிபெறும் வாழ்க்கையை நடத்துவீர் என்றான். இயேசு எனும் பேர் ஏனிட வேண்டுமேல் நாட்டு மக்கள் நாட்டிய பாவங்கள் அனைத்தையும் தீர்த்து அவர்களை காப்பார். ஆதனால் என்றான் ஆண்டவர் தூதன். தேவதூதன் மொழி செவிகளில் ஏற்று சூசையப்பரும் துயரம் நீங்கினார்.

திருமண பேச்சுகள் சீராக முடிந்து இறைவனின் அருளால் இல்லறம் தொடங்க இருந்த வேளையில் சூசேப்பர் ஒரு செய்தியை அறிகிறார். தான் மணக்க இருந்த கன்னிமரியால் கருவுற்று இருப்பதை அறிந்த சூசேப்பரின் உள்ளம் இடிந்து போகிறது. சூசேப்பர் ஒரு நீதிமானாக இருந்ததால் மரியாளின் நிலையை எண்ணி கலங்குகிறார். இதை களங்கம் என்று உலகம் கருதிவிடுமோ என்ற அச்சமும், அதே சமயம் மரியாள் மீது கொண்ட அன்பினால் அவரை பொதுவெளியில் அவமானப்படுத்த விரும்பாத கருணையும் அவர் மனதில் போராடுகின்றன. மரியாளை தண்டிக்கவோ அல்லது ஊரறிய செய்யவோ விரும்பாத சூசேப்பர் இந்த உறவை வெளியே சொல்லாமல் அமைதியாக முடித்து கொள்ளவும் அவரை இரகசியமாக விலக்கி வைக்கவும் முடிவு செய்கிறார். குழப்பமும் வேதனையும் அவர் உள்ளத்தை சூழ்ந்திருந்தன. என்ன செய்வது, எப்படி செய்வது என்று சூசேப்பர் எண்ணி ஏங்கி தவித்துக் கொண்டிருந்த அந்த இக்கட்டான நேரத்தில் இறைவனின் தூதர் ஒருவர் அவரது கனவில் தோன்றுகிறார். சூசேப்பரின் குழப்பத்தை போக்கி அவருக்கு தெளிவுதரும் திருப்புமுனை இதுவே. வானதூதர் சூசேப்பரை நோக்கி, சொல்லரும் அறிஞரே, சூசேப்பரே என்று அன்புடன் அழைக்கிறார். கன்னிமரியால் எந்த ஒரு களங்கமும் இல்லாதவர் என்றும், அவரை தனது மனைவியாக ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம் என்றும் உறுதியளிக்கிறார். மரியாளின் கருவில் உருவான குழந்தை மானிடச் செயலால் உருவானதல்ல, அது பரிசுத்த ஆவியின் பலத்தினால் உருவானது என்பதை வானதூதர் விளக்குகிறார். மரியாளின் கருவுறுதல் முழுக்க முழுக்க கடவுளின் திருவுளத்தால் நிகழ்ந்த ஒன்று என்பதை தெளிவுபடுத்துகிறார். மரியாள் ஒரு ஆன்மகவை பெற்றெடுப்பார் என்றும், அவருக்கு இயேசு என்று பெயரிட வேண்டும் என்றும் வானதூதர் கட்டளையிடுகிறார். இந்த பெயர் சூட்டும் உரிமையை சூசேப்பருக்கு தருவதன் மூலம் பிறக்கப் போகும் குழந்தைக்கு சட்டப்படியான தந்தையாக சூசேப்பரை இறைவன் அங்கீகரிக்கிறார். ஏன் அவருக்கு இயேசு என்று பெயரிட வேண்டும் என்பதற்கும் தூதர் விளக்கம் தருகிறார். நாட்டு மக்கள் நாட்டிய பாவங்கள் அனைத்தையும் தீர்த்து அவர்களை காப்பார், அதனால் இப்பெயர் என்று கூறுகிறார். இயேசு என்றால் கடவுள் மீட்கிறார் என்று பொருள். இந்த தெய்வீக செய்தியை தன் செவிகளில் ஏற்ற சூசேப்பர் அதுவரை தன் உள்ளத்தை வாட்டிய கவலையும் துயரமும் நீங்கப் பெற்றார். இறைவனின் திட்டத்தில் தமக்கும் மரியாளுக்கும் உள்ள பங்கை உணர்ந்து முழுமையான அமைதி அடைந்தார். இறைவனின் வார்த்தையிலிருந்து குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறந்த அந்த தருணம் மிகவும் புனிதமானது. சூசேப்பரின் தயக்கமே மறைந்து அவர் மரியாளை தனது மனைவியாக துணிவுடன் ஏற்றுக்கொண்டார். இதுவே மீட்பின் வரலாற்றில் அடுத்த கட்டமாகும். மரியாளின் கீழ்ப்படுதலைப் போலவே சூசேப்பரின் இந்த அமைதியான கீழ்ப்படுதலும் இறைமகனின் மனு உருவாதல் நிகழ்வுக்கு மிக அவசியமானதாக இருந்தது.

0: ஒரு நீதிமானின் மௌனமும் வானத்துதரின் விளக்கமும் இணைந்து ஒரு குடும்பத்தை புனிதமாக்கியது. பாடல் வரிகளில் சொல்லப்பட்டிருப்பது போல, தோண்டி இடத்தில் தண்ணீர் சுரப்பது போல, உண்மையை உணர்ந்தவுடன் சூசைப்பரின் மனதில் விசுவாசம் ஊற்றெடுத்தது. மரியாளின் மாசற்ற தன்மையை புனித தூதரே சான்று பகர்ந்தது சூசைப்பருக்கு பெரும் ஆறுதலாக இருந்தது. சூசைப்பரின் இந்த தெளிவு விசுவாசத்தில் உறுதி கொண்ட எவருக்கும் ஒரு பாடமாகும். இறைவனின் செயல்கள் மனித அறிவுக்கு குழப்பமாக தோன்றினாலும், ஜபத்திலும் மௌனத்திலும் காத்திருந்தால் தேவதூதர் வழியாக தெளிவு கிடைக்கும் என்பது இதன் சாரம். ஆதியிலே இருந்த அந்த வார்த்தை மரியாளின் கருவில் உருவானதும் சூசைப்பரின் பாதுகாப்பில் வளரத் தொடங்கியதும் இறைவனின் பெரும் கருணையாகும். சூசைப்பரின் துயரம் நீங்கி இறை திட்டத்திற்கு அவர் தலைவணங்கிய மங்களமான செய்தியோடு இக்கவிதை நிறைவு பெறுகிறது.
1: செய்திகள்.
2: மே 6 புதனன்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் சுவிட்சர்லாந்து குடியரசுத் தலைவர் கை பார்மலின் அவர்களை திருப்பிடத்தில் சந்தித்து உரையாடினார். திருத்தந்தையுடனான இந்த சந்திப்பை தொடர்ந்து கை பார்மலின் அவர்கள் திருப்பீட செயலர் கர்தினால் பியத்ரோ பரோலின் மற்றும் பன்னாட்டு உறவுகளுக்கான திருப்பீடத்துறையின் செயலர் பேராயர் பால் ரிச்சர்ட் காலகர் இருவரையும் சந்தித்து உரையாடினார். இந்த பேச்சுவார்த்தையின் போது இரு நாடுகளுக்கிடையே நிலவும் சுமூகமான மற்றும் ஆக்கப்பூர்வமான இருதரப்பு உறவுகள் குறித்து மகிழ்ச்சி தெரிவிக்கப்பட்டது என்றும், குறிப்பாக திருத்தந்தையின் சுவிஸ் காவலர்களின் நம்பிக்கையான மற்றும் தொழில்முறை சேவைக்கு சிறப்பான பாராட்டுகள் தெரிவிக்கப்பட்டன என்றும் திருப்பீட செய்தி தொடர்பகம் தெரிவித்துள்ளது. இந்த கலந்துரையாடலில் அனைத்துலக மற்றும் மாநில அளவில் இருதரப்புக்கும் பொதுவான நலன் சார்ந்த விடயங்கள் குறித்து கவனம் செலுத்தப்பட்டது. குறிப்பாக உக்ரைன் மற்றும் மத்திய கிழக்கில் தற்போது இடம்பெற்று வரும் போர்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதுடன், அமைதியை மேம்படுத்துவதற்காக பன்னாட்டு அளவில் இணைந்து செயல்படுவதற்கான விருப்பமும் மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டது.
3: மே 6 புதனன்று சுவிஸ் பாதுகாப்பு படையைச் சேர்ந்த 28 புதிய வீரர்கள் தங்களை திருத்தந்தையின் பாதுகாப்பு படையில் இணைத்துக் கொண்டு உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். புனித 6 பவுல் அரங்கில் இடம்பெற்ற இந்த உறுதிமொழி ஏற்பு நிகழ்வின் போது அப்பாதுகாப்பு படையின் தளபதியான கிறிஸ்டோப் கிராஃப் அவர்கள் அந்நிகழ்விற்கு வருகை தந்த திருத்தந்தை 14 லியோ அவர்களுக்கு நன்றி தெரிவித்ததுடன், திருத்தந்தையின் இந்த உடனிருப்பு பாதுகாப்பு படையினருடனான அவரின் நெருக்கத்தை வெளிப்படுத்தும் அர்த்தமுள்ள அடையாளமாக விளங்குகிறது என்று குறிப்பிட்டார். சுவிட்சர்லாந்தின் துர்கா மாநில அரசு மற்றும் திரு அவையின் பிரமுகர்கள், பிரதிநிதிகள் மற்றும் புதிய வீரர்களின் குடும்பத்தினரையும் தளபதி கிறிஸ்டோப் கிராஃப் அவர்கள் வரவேற்றார். இந்நிகழ்வில் கலந்து கொண்ட சுவிட்சர்லாந்து அதிபர் மற்றும் பிற குடிமை சமூக பிரதிநிதிகள் மற்றும் இராணுவ அதிகாரிகளை வரவேற்று திருத்தந்தை அவர்கள் புதிய சுவிஸ் வீரர்களின் குடும்பத்தினருக்கு தனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டதுடன் அவர்களின் பணியை பாராட்டி அவர்களுக்கு தனது அன்பையும் வாழ்த்துகளையும் வழங்கினார். மேலும் அவர்களின் இந்த பதவியேற்பு இளமைக்கால உற்சாகம், கடவுள் மீதான நம்பிக்கை மற்றும் திரு அவையின் மீதான அன்பு ஆகியவற்றில் வேரூன்றிய கடமை உணர்வை பிரதிபலிக்கிறது என்றும் திருத்தந்தை அவர்கள் கூறினார்.
2: மே 6 புதனன்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் தெற்கு லெபனானில் பணியாற்றும் அருள் பணியாளர்களை காணொளி வாயிலாக அழைத்து அவர்களை வியப்பில் ஆழ்த்தியதோடு தனது உடனிருப்பையும் வெளிப்படுத்தியுள்ளார். இஸ்ரேலிய எல்லைக்கு அருகிலுள்ள நீலக்கோடு என அழைக்கப்படும் தெற்கு லெபனானிலிருந்து இஸ்ரேலின் இராணுவம் விலகியிருப்பதை உறுதி செய்வதற்காக 2000 ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையால் நிறுவப்பட்ட 120 கிலோமீட்டர் நீளமுள்ள தற்காலிக எல்லைக்கோட்டு பகுதியில் தொடர் வன்முறையால் பாதிக்கப்பட்டுள்ள கிராமங்களில் பணியாற்றும் இந்த அருள் பணியாளர்கள் இணைய வழியில் இணைந்திருந்த போது திருத்தந்தை காணொளி வாயிலாக அவர்களுக்கு தனது இறை வேண்டல்களையும் திருத்தூது ஆசிரையும் வழங்கியுள்ளார். மேலும் அவர்களின் அர்ப்பணிப்பை பாராட்டிய திருத்தந்தை கடினமான சூழலில் அவர்கள் ஆற்றி வரும் பணிக்கு தனது ஆதரவையும் உடனிருப்பையும் உறுதிப்படுத்தியுள்ளார். திருத்தந்தையின் லெபனான் நாட்டிற்காக திருத்தூதரக தூதுவர் பேராயர் பாவ்லோ போர்ஜியா அவர்கள் திருத்தந்தையுடன் மேற்கொண்ட சந்திப்பின் போது இந்த காணொளி அழைப்பு இடம்பெற்றது. இந்த நிகழ்வின் போது டயர் பகுதியின் கிரேக்க கத்தோலிக்க ஆயர் மற்றும் முதன்மை அருள்பணியாளர் ஆகியோரும் உடனிருந்தனர். திருத்தந்தையின் இந்த காணொளி அழைப்பு மோதலால் பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் மீது திரு அவை கொண்டுள்ள நெருக்கத்தை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது. குறிப்பாக 2025 ஆண்டு டிசம்பரில் திருத்தந்தையாக தனது முதல் வெளிநாட்டு பயணமாக லெபனானுக்கு சென்றதிலிருந்து அந்நாட்டு சூழலை அவர் கவனித்து வருகிறார். பேராயர் பாவ்லோ போர்ஜியா அவர்கள் இப்பகுதியில் உள்ள சமூகங்களுக்கு உதவிகளையும் மேய்ப்பு பணிகளையும் வழங்கி அவர்களுக்கு ஆதரவளித்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது.
3: திருத்தந்தை 14 லியோ அவர்கள் காசாவில் அமைதி திரும்ப வேண்டும் என்ற தனது கோரிக்கையையும், மனிதாபிமான உதவிகளை வழங்குவதில் நிலவும் இன்னல்களுக்கு மத்தியில் பாலஸ்தீனர்களுக்கு தனது உடனிருப்பையும் தெரிவித்துள்ளார். மே 4 காசா பங்குதளத்திற்கு அனுப்பிய செய்தியில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இந்த செய்தியை பகிர்ந்து கொண்ட காசாவில் உள்ள திருக்குடும்ப ஆலயத்தின் பங்கு தந்தை கேப்ரியல் ரோமனெல்லி அவர்கள், போரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக திருத்தந்தை காட்டும் நெருக்கம், ஜபம் மற்றும் அக்கறையையும் உண்மையான நல்லிணக்கத்தின் மீதான அவரின் நம்பிக்கையையும் சுட்டிக்காட்டியுள்ளார். பாலஸ்தீனம் மற்றும் இஸ்ரேல் நாடுகளிடையே நிலையான அமைதி நிலவவும், இருதரப்பு மக்களிடையே மனமாற்றம் ஏற்பட்டு இறையருள் பெருகவும், வன்முறை மோதல்கள் முடிவுக்கு வரவும் திருத்தந்தை தினமும் இறைவேண்டல் செய்கிறார் என்றும் பங்கு தந்தை கேப்ரியல் அவர்கள் கூறியுள்ளார். காசாவின் நிலைமை மிகவும் பலவீனமாக இருப்பதாக விவரித்துள்ள பங்கு தந்தை ரோமனெல்லி அவர்கள், அக்டோபர் மாதத்திலிருந்து ஏற்பட்ட போர் நிறுத்தம் பெரிய அளவிலான குண்டுவெடிப்புகளை குறைத்துள்ள போதிலும் வன்முறை தொடர்கிறது என்றும், இதில் 800 மேற்பட்ட இறப்புகள் பதிவாகியுள்ளன என்றும் தெரிவித்துள்ளார்.
4: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.

0: லவ்தேதூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை திருத்தந்தையின் பொம்பேயின் நகரத்திற்கான மேய்ப்பு பணி பார்வையின் நிகழ்வுகள், இன்றைய புனிதர் மற்றும் செய்திகள்.

0: திருத்தந்தையின் பொம்பேயி நகரத்திற்கான மேய்ப்பு பணி பார்வையின் நிகழ்வுகள்.
1: மே 8 வெள்ளியன்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் பொம்பேயி நகருக்கு மேற்கொண்ட மேய்ப்பு பணி பயணத்தின் ஒரு நிகழ்வாக டெம்பிள் ஆஃப் சேரிட்டி என்று அறியப்படும் பிறரன்பின் ஆலயத்திற்கு சென்று அங்குள்ள உறுப்பினர்களை சந்தித்தார். அச்சந்திப்பின் போது திருத்தந்தை அவர்கள் ஆற்றிய உரை இப்போது அவ்வுரைக்கு செவிமடுப்போம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே,
2: Fratelli e sorelle carissimi, buongiorno e grazie. Sono molto contento di incontrare tutti voi che in vari modi siete legati alle opere di carità del santuario di Pompei. Persone accolte, religiosi, educatori e volontari. Saluto e ringrazio particolarmente il Vescovo per le parole che mi ha rivolto e voi che avete condiviso vostre testimonianze. È bello per me iniziare questa visita pastorale sulle orme di San Bartolo Longo, che ho avuto la gioia di canonizzare il 19 ottobre scorso. Egli chiamava Valle di Pompei luogo dell'amore che scalda il cuore, trionfo di fede e carità, virtù che definiva due ali congiunte in un medesimo volo. Tale realtà è ancora ben viva e visibile. Qui nelle opere del santuario si sperimenta ogni giorno la potenza della risurrezione di Cristo, che nell'amore rigenera i cuori alla vita buona del Vangelo. Qui il Tempio della Carità e il Tempio della Fede si sostengono a vicenda. La preghiera alimenta l'accoglienza, l'affetto, il servizio e l'impegno generoso di tanti nei centri educativi, nelle case famiglie, alla mensa per i poveri, intitolata a Papa Francesco.
1: பொம்பேயி திருத்தலத்தின் அறப்பணிகளோடு பல்வேறு வழிகளில் தொடர்புள்ள உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். குறிப்பாக ஆயரின் கனிவான வார்த்தைகளுக்கும் தங்கள் வாழ்வின் சான்றுகளை பகிர்ந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த அக்டோபர் மாதம் நான் புனிதராக பட்டமளித்த புனித பார்டோலோ லோங்கோவின் அடிசுவடுகளை பின்பற்றி இந்த மேய்ப்பு பணி பயணத்தை தொடங்குவது எனக்கு பெருமகிழ்ச்சி அளிக்கிறது. அவர் பொம்பேயி திருத்தலத்தை இதயத்தை இதயமாக்கும் அன்பின் தலம் என்றும் நம்பிக்கை மற்றும் அரசியல்களின் வெற்றி என்றும் அழைத்தார். இன்றும் கூட இந்த திருத்தலத்தின் இறக்க பணிகளிலும் சேவைகளிலும் அந்த ஆன்மீக உணர்வு உயிர்ப்புடன் நிலைத்திருக்கிறது. இங்கே அன்பின் ஆலயம் மற்றும் நம்பிக்கையின் ஆலயம் ஆகிய இரண்டும் ஒன்றையொன்று தாங்கி நிற்கின்றன. ஜபமானது கல்வி மையங்கள், இல்லங்கள் மற்றும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட சமூக உணவகம் ஆகியவற்றில் தாராள மனப்பான்மை, வரவேற்பு மற்றும் அன்பான சேவைக்கான தூண்டுதலை அளிக்கிறது. இத்தகைய அன்பு செயல்களின் வழியாக கிறிஸ்து தொடர்ந்து இதயங்களை புதுப்பித்து துன்பப்படுகிறவர்களுக்கு நம்பிக்கையை தருகிறார். புனித பார்டோலோ ஒவ்வொருவரிடமும், குறிப்பாக அனாதைகள் மற்றும் கைதிகளின் குழந்தைகளிடமும் கிறிஸ்துவின் முகத்தை கண்டார். அன்பும் அரசியலும் மிகவும் கடினமான வாழ்க்கையையும் மாற்றியமைக்கும் என்று அவர் நம்பினார். நம்பிக்கை மற்றும் அர்ப்பணிப்பின் மூலம் பொம்பேயி நகரை உலகெங்கிலும் அறியப்பட்ட ஒரு கிறிஸ்துவ வாழ்வின் மையமாகவும் அன்னை மரியாவின் மீதான பக்தி தலமாகவும் அவர் மாற்றினார். எல்லாவற்றிற்கும் மேலாக மையமாக இருப்பது ஜபம். குறிப்பாக புனித ஜபமாலை அன்னை மரியாவின் வழியாக இயேசுவின் வாழ்வு நம் இதயங்களை தொடர்ந்து மாற்றியமைக்கும் வகையில் இந்த அழகான பக்தி முயற்சிகளை நீங்கள் அனைவரும் உயிர்ப்புடன் வைத்திருக்குமாறு நான் உங்களை ஊக்குவிக்கிறேன். அருள் பணியாளர்கள், துறவியர், ஆசிரியர்கள், தன்னார்வலர்கள் மற்றும் இளைஞர்களாகிய உங்களுக்கு நான் கூறுவது இதுவே. உண்மை, நம்பிக்கை மற்றும் அன்பின் சாட்சிகளாக திகழுங்கள். நம்மை ஒருபோதும் கைவிடாத இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வையுங்கள். அன்னை மரியாவும் புனித பார்டோலோவும் உங்களை எப்போதும் வழிநடத்தி பாதுகாப்பார்களாக. நன்றி. இறைவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
3: திருத்தந்தை 14 லியோ அவர்கள் பாம்பே திருத்தலத்திற்கு மேற்கொண்ட மேய்ப்பு பணி பயணத்தின் போது அன்பின் ஆலயத்தில் அங்கிருந்த நோயற்றவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளை சந்தித்து உரையாடினார். இப்போது அவ்வுரைக்கு செவிமடுப்போம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, உங்கள் நம்பிக்கையின் வலிமையாலும் நமது ஆசிர்வதிக்கப்பட்ட அன்னையான மரியாவின் மீது நீங்கள் கொண்டுள்ள அன்பினாலும் பல தடைகளையும் சிரமங்களையும் கடந்து இவ்வளவு பெரிய எண்ணிக்கையில் இங்கு வந்ததற்காக உங்களுக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திருத்தலத்தில் நீங்கள் உண்மையிலேயே உங்கள் இல்லத்தில் இருப்பதைப் போன்ற உணர்வை பெறுகிறீர்கள். அன்னை மரியாவின் ஒவ்வொரு திருத்தலத்தைப் போலவே இங்கும் நோயாளிகளும் துன்பப்படுபவர்களுமே அன்னையின் இதயத்திற்கு மிக நெருக்கமானவர்களாக இருக்கிறார்கள். நாம் அன்னையை சலுஸ் இன்ஃபர்மோரம், அதாவது நோயாளிகளின் ஆரோக்கியமே என்று போற்றி வேண்டுகிறோம். அன்னையின் மேலங்கியின் பாதுகாப்பில் நின்று இன்று நாம் இணைந்து ஜெபிப்போம். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நீங்கள் திருத்தந்தைக்காகவும் அவருடைய கருத்துக்களுக்காகவும் ஜெபியுங்கள். உங்கள் ஜெபங்கள் நேரடியாக விண்ணகத்தை சென்றடைகின்றன. யாரெல்லாம் ஜெபமாலையை பரப்புகிறார்களோ அவர்கள் மீட்கப்படுவார்கள் என்று புனிதர் பர்டோலா லோங்கா கூறுகிறார். இந்த அழகான ஜெபத்தின் வலிமையான சாட்சிகளாகவும் அதனை ஊக்குவிப்பவர்களாகவும் நிச்சயமாக நீங்கள் விளங்குவீர்கள். சிறிது நேரத்திற்கு முன்பு சிறுவர்களிடமும் இளைஞர்களிடமும் அவருடைய சாட்சியத்தின் உண்மையும் புத்துணர்வும் இந்த உலகையே மாற்றும் என்று நான் கூறினேன். உங்களுக்கு நான் சொல்வது இதுவே. நீங்கள் அனுபவிக்கும் துன்பங்களையும் தியாகங்களையும் இறைவனுக்கு அர்ப்பணிப்பது அதைவிட மேலான காரியங்களை செய்யக்கூடும். ஆன்மாக்களின் மீட்புக்காகவும் உலக அமைதிக்காகவும் குடும்பங்கள் மற்றும் சமூகங்களுக்கு இடையே நிலவ வேண்டிய ஒற்றுமைக்காகவும் அவை பெரும் பலன் தரும். இதற்காகவே உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் நன்றி கூறுகிறேன். அதேபோல் உங்களை அன்போடு கவனித்துக் கொண்டு உங்கள் அருகே துணையாக நிற்கும் அனைவருக்கும் எனது நன்றிகள். இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த போது தம் திருத்தாயிடம், "பெண்ணே, இதோ உன் மகன்" என்றும் அன்பு சீடரிடம், "இதோ உன் தாய்" என்றும் கூறினார். இன்று அவரே இவ்வார்த்தைகளை உங்களுக்காக, குறிப்பாக எனது அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உங்களுக்காக மீண்டும் கூறுகிறார். இயேசு தனது சிலுவையை சுமந்ததைப் போலவே நீங்களும் உங்கள் தோள்களில் கனமான சுமைகளை சுமந்து கொண்டு நம்பிக்கையோடு அன்னை மரியாவிடம் வந்திருக்கிறீர்கள். இயேசு மரியாவிடம், "தாயே, இதோ உம் புதல்வர்களும் புதல்விகளும்" என்று கூறுகிறார். உங்களிடமோ, "இதோ உன் தாய்" என்கிறார். அன்னையின் அன்பான பரிந்துரை உங்களுக்கு எப்போதும் துணையாக இருக்கட்டும். எனது உளப்பூர்வமான ஆசி உங்களோடும் உங்கள் அன்பிற்குரியவர்கள் அனைவரோடும் என்றும் நிலைத்திருக்கட்டும். பாம்பே நகரின் புனித ஜபமாலை அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பர்தோலோவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.
1: மே 8 வெள்ளியன்று பொம்பேயி நகருக்கு மேற்கொண்ட மேய்ப்பு பணி பயணத்தின் போது அங்குள்ள ஜெபமாலை அன்னை பேராலயத்தின் முகப்பில் அமைந்துள்ள சதுக்கத்தில் திருத்தந்தை லியோ அவர்கள் திருப்பலி நிறைவேற்றினார். லட்சக்கணக்கான நம்பிக்கையாளர்கள் பங்கேற்ற சிறப்பு திருப்பலியில் திருத்தந்தை அவர்கள் ஆற்றிய மறையுரை இப்போது அம்மறையுரைக்கு செவிமெடுப்போம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இன்று இந்த புனித பூமியில் அன்னை மரியாவின் நிழலில் நாம் அனைவரும் ஒன்றாக கூடியிருப்பது இறைவனின் பெரும் அருட்கொடை. 150 ஆண்டுகளுக்கு முன்பு புனிதர் பார்டோலோ லோங்கோ இந்த இடத்தில் ஒரு சிறிய ஆலயத்தை கட்டத் தொடங்கிய போது அது இன்று உலகெங்கிலும் உள்ள விசுவாசிகளுக்கு ஒரு கலங்கரை விளக்கமாக மாறும் என்று யாரும் நினைத்திருக்க மாட்டார்கள். இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு அன்னை மரியாவின் புகழ் பாடலை நினைவூட்டுகிறது. எனது ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகின்றது. இது வெறும் வார்த்தைகள் அல்ல, இது ஒரு வாழ்க்கை முறை. மரியா தனது வாழ்வை இறைவனுக்கு முழுமையாக அர்ப்பணித்ததால் இறைவனின் இரக்கம் அவர் வழியாக உலகிற்கு வந்தது. ஓராண்டிற்கு முன்பு பொம்பேயி நகரின் ஜபமாலை அன்னைக்காக வேண்டுதல் ஜபம் நிகழ்ந்த இதே நாளில் பேதுருவின் வாரிசாக எனது திருத்தந்தை பணியை தொடங்கினேன். இதன் காரணமாகவே எனது பணியை அன்னை மரியாவின் பாதுகாப்பின் கீழ் அர்ப்பணிப்பதற்காக இங்கு வர விரும்பினேன். திருத்தந்தை 13 லியோ மற்றும் புனிதர் பார்டோலோ லோங்கோ ஆகியோரின் முன்மாதிரியை பின்பற்றி புனித ஜபமாலை பக்தியை மீண்டும் ஒருமுறை ஊக்குவிக்க நான் விளைகிறேன். ஜபமாலை என்பது வெறும் மணிகளை உருட்டுவது மட்டுமல்ல, அது மரியாவின் கண்களின் வழியாக இயேசுவின் முகத்தை பார்ப்பது. அருள் நிறைந்த மரியே என்று நாம் சொல்லும் ஒவ்வொரு முறையும் வானதூதர் கப்ரியேல் கொடுத்த அதே நம்பிக்கையை நாம் மீண்டும் உலகிற்கு பறைசாற்றுகிறோம். இந்த ஜபம் எளிமையானது, ஆனால் இது வன்முறை நிறைந்த உலகை மாற்றும் வல்லமை கொண்டது. இன்று உலகம் பல இடங்களிலும் போரினாலும் வெறுப்பினாலும் காயப்பட்டு கிடக்கிறது. நான் மீண்டும் வலியுறுத்தி கூறுகிறேன், எந்த ஒரு உலகியல் அதிகாரமும் உலகை மீட்க முடியாது. ஆயுதங்களோ பொருளாதார ஒப்பந்தங்களோ நிரந்தர அமைதியை தராது. நாம் அமைதியாக ஜெபிப்பதை ஒருபோதும் நிறுத்தக்கூடாது. வன்முறை செய்திகளைக் கண்டு நம் இதயங்கள் மரத்து போய்விடக்கூடாது. புனித பார்டோலோ லோங்கோ நமக்கு கற்றுக் கொடுத்த மிகப்பெரிய பாடம் இதுதான். உண்மையான ஜபம் எப்போதும் பிறரன்பு பணிக்கே வழிநடத்த வேண்டும். ஜபமாலை ஏந்திய கைகள் ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் உதவி செய்ய நீள வேண்டும். இந்த பொம்பேயி திருத்தலம் ஒரு வெறும் கல் கட்டிடம் அல்ல, இது அன்பின் நகர், நற்செய்தி அறிவிப்பின் மையம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, உலகியல் சார்ந்த எந்த ஒரு அதிகாரத்தாலும் உலகை மீட்க முடியாது. இயேசு கிறிஸ்துவின் வழியாக வெளிப்படுத்தப்பட்ட இறைவனின் அன்பென்னும் தெய்வீக வல்லமையால் மட்டுமே உண்மையான நம்பிக்கையையும் அமைதியையும் கொண்டு வர முடியும். எனவே நம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்வோம், அவரை முழுமையாக நம்புவோம், எப்போதும் அவரை பின்பற்றி நடப்போம்.
0: இன்றைய புனிதர்
4: மே 8, புனித பேதுரு டேரன்டைஸ். பிரான்ஸ் நாட்டிலுள்ள சென் மௌரிஸ் என்ற இடத்தில் கிபி 1102 பிறந்தார் டேரன்டைஸ். தன் 20வது வயதில் சிஸ்டர்சியன் துறவர சபையினில் சேர்ந்த இவர் துறவர பயிற்சி பெற்று ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்தார். இறை பக்தியிலும் நிர்வாகத் திறனிலும் சிறந்திருந்த இவர் கிபி 1132 தன் 30வது வயதில் தன் சபையின் தலைவராக பொறுப்பேற்றார். நோயாளிகளுக்கும் ஆதரவற்றோருக்கும் உதவிகள் செய்த அருட்தந்தை டேரன்டைஸ் கிபி 1142 பிரான்ஸ் நாட்டின் டேரன்டைஸ் மறைமாவட்டத்தின் பேராயராக உயர்த்தப்பட்டார். தன் மறைமாவட்டத்திலுள்ள விவசாயிகள் கடும் பஞ்சத்தினால் பாதிக்கப்பட்ட போது தொண்டு நிறுவனம் அமைத்து அவர்களின் பசி தீர்த்தார். திருத்தந்தையர்களுக்கும் பேரரசர்களுக்கும் ஆலோசகராக இருந்த பேராயர் பேதுரு திருத்தந்தை 3 அலெக்சாண்டர் பேரரசன் பார்பரோசாவின் சூழ்ச்சியினால் பாதிக்கப்பட்ட போது பேரரசனை கடுமையாக எதிர்த்தார். இங்கிலாந்து அரசுக்கும் பிரான்ஸ் நாட்டின் அரசுக்கும் அமைதி தூதுவராக இருந்து சமாதானத்தினை ஏற்படுத்திய பேராயர் பேதுரு தன் சொந்த ஊரான சென் மௌரிஸ் திரும்பும் வழியில் விண்ணகமடைந்தார். மக்களுக்கு மட்டுமல்லாமல் அரசர்களுக்கும் நற்செய்தியினை அறிவித்து இறைப்பணிகளைச் செய்த பேராயர் பேதுரு டேரன்டைஸினை கிபி 1191 திருத்தந்தை 3 செலஸ்டின் புனிதராக உயர்த்தினார். புனித பேதுரு டேரன்டைஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் விவசாயிகளுக்காகவும் அவர்களின் குடும்பங்களுக்காகவும் ஜெபிப்போம்.
0: செய்திகள்.

மே 7 வியாழனன்று அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலர் மார்க்கோ ரூபியோ அவர்களை திருத்தந்தை 14 லியோ அவர்கள் திருப்பிடத்தில் சந்தித்து பேசினார். திருத்தந்தையுடனான இந்த கலந்துரையாடலின் போது இரு நாடுகளுக்கும் திருப்பிடத்திற்கும் அமெரிக்க ஐக்கிய நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளை வளர்ப்பதற்கான தங்களின் உறுதிப்பாட்டை மீண்டும் புதுப்பித்துக் கொண்டன. மேலும் இரு தலைவர்களுக்கும் இடையிலான இந்த சந்திப்பில் மாநில மற்றும் அனைத்துலக சூழல்கள் குறித்து கருத்து பரிமாற்றங்கள் நடைபெற்றன. குறிப்பாக போரினால் பாதிக்கப்பட்ட நாடுகள், அரசியல் பதற்றங்கள் நிலவும் பகுதிகள் மற்றும் மனிதாபிமான சிக்கல்கள் நிறைந்த இடங்கள் குறித்து அவர்கள் கவனம் செலுத்தினர். அத்துடன் சளைக்காமல் அமைதிக்காக உழைக்க வேண்டியதன் அவசியம் குறித்தும் விவாதித்தனர்.

ஆயுதம் மற்றது மற்றும் ஆயுதங்களை களைய செய்வது என்ற எளிய சொற்களின் வழியே 2025 மே 8 அன்று தனது திருத்தந்தை பணியின் தொடக்கத்திலேயே அமைதி குறித்த தனது உன்னதமான பார்வையை திருத்தந்தை 14 லியோ அவர்கள் உலகிற்கு பறைசாற்றினார். அமைதி என்பது வெறும் போர் நிறுத்தமோ அல்லது அரசியல் உடன்படிக்கையோ அல்ல. அது மனித நேயம், நீதி மற்றும் பரஸ்பர உரையாடல் ஆகியவற்றில் உருவான ஆழமான நல்லுறவு என்பதே அவரது கருத்தாக இருந்தது. கவிஞர் ஹெயுதா அமிச்சாயின் வரிகளால் தூண்டப்பட்ட அவர் அமைதியை ஒரு காட்டு மலருக்கு ஒப்பிடுகிறார். காங்கிரீட் விரிசல்களுக்கு இடையே எதிர்பாராத விதமாக முளைக்கும் மலரை போன்றது அந்த அமைதி. பார்க்க மென்மையாக தெரிந்தாலும் பாறைகளை துளைத்து வளரும் விடாமுயற்சி கொண்டது அது என்கிறார். ரோமை ஆயராக பொறுப்பேற்ற தனது முதல் ஆண்டிற்குள் திருத்தந்தை 400 மேற்பட்ட முறை அமைதி குறித்து பேசியுள்ளார். செய்தியாளர்கள் உண்மையை நேர்மையுடன் சொல்ல வேண்டும் என்றும் பிளவுகளை உண்டாக்காமல் மக்களிடையே புரிந்துணர்வை வளர்க்க ஊடகங்களை பயன்படுத்த வேண்டும் என்றும் திருத்தந்தை வலியுறுத்தினார். போர் பிரபுகளை வன்மையாக கண்டிக்கும் அவர் மருத்துவமனைகள், பள்ளிகள் மற்றும் உதவி திட்டங்களுக்கு நிதி பற்றாக்குறை நிலவும் சூழலில் ஆயுதங்களுக்காக பெருமளவிலான செல்வம் செலவிடப்படுவதை கடுமையாக விமர்சிக்கிறார். மேலும் போரின் கோர விளைவுகளுக்கான பசி, வறுமை மற்றும் மனித துயரங்களை அவர் வேதனையுடன் சுட்டிக்காட்டினார். புனித வார உரையின் போது கடவுளின் பேரால் போர் செய்வதை எவ்விதத்திலும் நியாயப்படுத்த முடியாது என்று திருத்தந்தை வலியுறுத்தினார். வன்முறைக்கு காரணமான அதிகார வெறி மற்றும் பணத்தாசை ஆகியவற்றை அவர் போலி தெய்வங்கள் என்று சாட்டினார். அத்துடன் உலக நாடுகளின் இராணுவ செலவுகள் அதிகரித்து வருவதையும் ட்ரோன் போன்ற நவீன ஆயுதங்களின் ஆபத்துக்களையும் சுட்டிக்காட்டி உலகளாவிய ஆயுதக் குறைப்பிற்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறார்.

இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.